0: வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 91.1 வழங்கும் விசில் போடே. சமங்க, லாட் ஆஃப் குட் நியூஸ் இன் அண்ட் அரவுண்ட் கேன்பராலையும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, விசில் சவுண்டு பறந்துட்டு இருக்கு. நம்ம புது கமிட்டி, ஏடிசிஎஸ் புது கமிட்டி அமைஞ்சிருக்காங்க, சுபா, ஆர்ஜே சுபா அவர்கள் தலைமையில். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த நியூ கமிட்டி. அண்ட் ரியலி, பழைய கமிட்டியும் அவங்களால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நல்லா பண்ணாங்க, அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் விசில் போடு சார்பாக. அப்புறம் என்னங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கிறாரு நம்மளால் எல்லாம் அணில் அணில்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அவங்க கொய்யாப்பழத்தை திருடிட்டு போயிட்டு இருக்காங்க.
1: ரேடியோ சேனலே விசில் போடுன்ட்டு வச்சுட்டு.
0: ஆமாம், நம்ம அப்போவே வச்சுட்டோம், நம்ம எப்போ ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவோம்ல, அது மாதிரி. ஆமாங்க, நான் உங்கள் ஆர்ஜே வினோத். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டூடியோவில் இருக்காங்க கேஷவ் அண்ட் யோகேஷ். வெல்கம் வெல்கம் டு தி ஷோ.
2: வணக்கம்.
0: அண்ட்
1: வணக்கம்.
0: நிறையவே இன்னைக்கு பேசலாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டாப்பிக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. நீங்கள் எல்லாருமே இது பார்த்துருப்பீங்க இல்லையா, சரித்திரம் படைப்போம். நிறைய பேரை பற்றி பேசுவோம், அதாவது அதில் நிறைய பேர் அன்சங் ஹீரோஸ், நிறைய பேர் சங் ஹீரோஸ், எல்லாருமே ஹிஸ்ட்ரி படைத்தவங்க தான். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஐகானிக் விசில் சவுண்ட் வர மாதிரி ஒரு சாங், இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணாத சாங், எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்பாட் இருக்குது, நம்ம எப்படி இதை ப்ளே பண்ண விட்டோம்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸும் கொஞ்சம் சூட் ஆகும்.

0: செம்ம டான்ஸுங்க இங்க ஸ்டுடியோவில், சான்ஸ்லஸ் செம்ம வைபான பாட்டு இல்லை.
1: ஆமாம், ஒகேஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்க.
0: இன்னும் என்ன சரித்திரம் படைப்போம். ஆமாங்க, நிறையா பட்டிங் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸுன்னு சொல்லலாம், இல்லை அச்சீவர்ஸ் சொல்லலாம். நம்ம தமிழ்நாடையும் சரி இந்தியாவையும் சரி தூக்கி நிறுத்த போகிறவங்க, நம்ம வந்து மகளிருக்கு வந்து மரியாதை கொடுக்கும் விதத்தில் ஒரு குட்டி பொண்ணு, குட்டி பொண்ணு சொல்ல மாட்டேன், ஷீஸ் வைஷாலி ரமேஷ் பாபு, வேறு யாரும் இல்லைங்க, இவங்க இந்தியன் செஸ் கிராண்ட் மாஸ்டர். 2001 பிறந்தாங்க, 24-25 வயசுலேயே கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாங்க. 2 times ஃபிடே உமன் கிராண்ட் ஸ்விஸ் டோர்னமெண்ட்டில் 2 times ஷீஸ் த வின்னர். இந்த சின்ன வயசுலேயே சிம்பிளான ஃபேமிலி, லைக் சென்னை போர்ன். அப்பா பார்த்தீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயி, பிரான்ச் மேனேஜரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. இவங்க விளாடுற எல்லா செஸ்லேயுமே வந்து அம்மா இல்லாமல் இல்லை. இன்னொரு ஈஸியாக ஒரு க்ளூ கொடுக்கணுன்னா, ஆமாங்க, இவங்க வந்து இவரோட பிரக்ஞானந்தாவோட சிஸ்டர். இவங்க
1: ரிவர்ஸாகவும் சொல்லலாம், பிரக்ஞானந்தா இவரோட பிரதர்னு சொல்லலாம். எஸ் கரெக்டு.
0: ஆமாம், அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன், இவர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தே ஆர் த ஃபஸ்ட் ஒன் டு வின் த செஸ் கிராண்ட் மாஸ்டர். 2013 இவங்களுக்கு 12 இருக்கிறப்பவே மேக்னஸ் கால்சன் இருக்கார் இல்லையா, அவரே இவங்க ஜெயித்தாங்க சென்னை வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில். சென்னை நடக்கிறதுல வருஷம் வந்து 2013 அவங்க ஜெயித்தாங்க. 2018 ஃபஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டராக அவங்க வந்தாங்க. 2021 இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்க பா. அப்போலாம் இவங்களை என்ன வயசு, நம்மளாம் கிரிக்கெட் விளாண்டுருப்போம்னு நினைக்கிறேன் நார்மலாக இந்த வயசில் இந்த ஸ்டேஜ்லலாம். யா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2026 அவங்க வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் அகெயின்ஸ்ட் ஜீவ் வெங்கன் அவங்க கூட விளாட போகிறாங்க. ஷீஸ் சைனீஸ், ஷீ இஸ் வெரி குட் செஸ் பிளேயர். அவங்கள அகெயின்ஸ்டாக இது பண்ணாங்க. இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிடுறாங்க, எப்படி இந்தியன் கவர்மெண்ட் விடும் அவங்கள இல்லையா? அதனால தான் அவங்களை அர்ஜுனன் அவார்டு வந்து 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் ரியலி ப்ரவுட் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் வைஷாலி ரமேஷ் பாபு. இன்னமும் ஏற்கனவே நீங்கள் சிகரத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, இன்னொரு கொஞ்சம் ஸ்டெப்பு தான் உச்சத்தை தொடர்றதுக்கு. கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், மக்களோட ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் இருக்கட்டும். ஒரு பாட்டு கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் இன்னமும் நிறையா பேரை பற்றி பேசலாம். வெரி இம்ப்ரெசிவ், படிக்கிச்சு பேசுகிறப்ப நம்ம கூஸ்பம்ஸ் வருதுங்க. இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: வெல்கம் பேக், வெல்கம் பேக் டு த ஷோங்க. சிங்கப்பெண்ணே சூப்பராக பேசணும் சிங்கப்பெண்ணை பற்றி.
1: ஆமாம், யா நல்லா. அடுத்த இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்போர்ட்டு. இந்த இதில் பார்க்குறதுல நாராயண் கார்த்திகேயன் கோயம்புத்தூர்காரர், இந்தியா ஃபார்முலா ஒன்ல மேப்பில் போட்டவர், அவர் முதல் இந்தியன். நம்ம எல்லாமே படத்துல தான் கார் ரேசிங் பார்த்துருக்கோம், தலைவர் ரேஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம், விஜய் ரேஸ் பண்ண, ஆனால் ரியல் லைஃப்லேயே அவர் ரேசராக இருந்து இது பண்ணியிருக்கார். அண்ட் அந்த ஸ்பீடில் இந்தியன் பாடிஸ்லாம் பில்ட் ஆஃப் எஃப்1 ரேசிங்க்கு அவ்வளோ ஜி ஃபோர்ஸு இது அடிக்கும். ஆனால் ஹீ வெண்ட் அண்ட் ஹீ ப்ரூவ்ட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டியன் டு ரன் ஃபார் ஜாகுவார் ரேசிங். அதே மாதிரி அவருக்கு அர்ஜுன் அவார்டு வச்சு கூட கவர்மெண்ட் வந்து ஆனர் பண்ணிது. தட் வந்து இந்த இதில் அவர் வந்து அவ்வளோ ஃபிட்டஸ்ட் டிரைவர்ஸ்ன்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அண்ட் அவர்னால நிறைய பேர் ரேசிங் எடுத்தார், அண்ட் நிறைய பேருக்கு ஃபேமும் கிடச்சிது. நம்ம தலை அஜித் கூட ரேசிங்கில் வந்துட்டார். அதே இதில்
0: ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி செகண்டோ தேர்டோ வந்தார்.
1: செகண்டோ தேர்டோ
0: அண்ட் ஹீ இஸ் ஃபுல்லி இன் டூட்ஸ். இப்போ என்ன காடு 6 மாதம் நாடு 6 மாதம் வேறு, 6 மாதம் ஆக்டிங், 6 மாதம் ரேஸுன்னு போயிட்டார் அவரும்
1: கம்ப்ளீட்லி.
0: அது ரொம்ப ஃபோக்கஸ் வேணும், அது டிரைவிங்லேருந்து எங்கே வளையணும், எங்கே விட்டு கொடுத்து வளையணும். அந்த டேர்னிங் இஸ், நம்ம நார்மல் இதுலயே நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போய் வளர்றது கஷ்டம்.
1: ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஆக்சிடென்ட்ல எப்படி நீங்க இது பண்ணோம், ஃபுல் டெஸ்டிங் பாடியை கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிடும் சொல்லுவாங்க. ஒரு 5-6 கிலோ லூஸ் பண்ணிடுவாங்க ஒரு ரேஸ்க்கு அப்புறம், வெயிட்டுக்கு திருப்பி கெயின் பண்ணி இது பண்ணி. பட் நல்ல ஃபென்டாஸ்டிக் ரேசர் அவர். அண்ட் அவர்னால நிறைய பேர் ரேசிங் எடுத்தாங்க
0: கண்டிப்பாக.
1: அண்ட் அட் அ டைம் அவர் ஒரு ஏஜில் வந்தார் வேறு, இந்தியாவில் எல்லாருமே கிரிக்கெட் பற்றி தான் பேசுவாங்க. அட்லீஸ்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் பற்றி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய
0: யோசிப்போம்.
2: நிறைய ஆனால் இவருக்கு இது போயிருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். கோயம்புத்தூர் எங்கள் சித்தப்பா சொல்லுவார் இந்த மாதிரி ட்ரைனிங் அந்த காலத்திலே வந்து அவர் வீட்டில் இருக்கிற ட்ரைவர்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் ஆஃப் ரோட்டுக்கெலாம் போயிட்டு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடிலாம் அங்கே நிறைய ஓட்டு வராமா, பெருசாக எதுவும் வெளியே வந்ததில்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து அவருக்கு உருவாக்கி அவர் வச்சுக்கும் போது சப்போர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. எஃப்1 இஸ் நாட் ஈஸி டு பிரேக் இன் டும்பாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்,
1: ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்.
2: அதுவும் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து, நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா வந்து மேப்பில் போட்டார், இந்தியாவிலேருந்து ஒரு ரேசர் இருக்கார், இஸ் ஒன்லி 1 of 2 drivers F1 இது வரைக்கும்.
0: ஓகே.
2: அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியா வேற மேப்பில் போட்டது நம்மளோட இவர் தலைவர், அந்த தலைவர் டெல்லியில் வந்து F1 3 வருஷம் நடத்தியிருக்காரு.
0: ஓகே,
2: மீன் நடத்தியிருக்காருன்னா ஒரு டீமை வச்சு அவர் நடத்தியிருக்காரு, ஃபோர்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு, நம்ம விஜய் மல்லையா.
0: விஜய் மல்லையா
2: F1 நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, பிக்கப் ஆகல அன்ஃபார்ச்சுனேட்லி, இன்னும் நல்லா வந்திருக்கலாம், டைம் இருக்கு,
1: டைம் இருக்கு, கரெக்டா. அதே மாதிரி இப்போ இ ரேசிங் ஃபேமஸாக இருக்குது, அவர் இதுலேயும் போட்டார். ஸோ நார்மல் F1 எலக்ட்ரிக் கார்ஸ் ஓட்டுறது, என்ட்யூரன்ஸ் ரேசிங் இருக்குது, 24 hours இங்கே ரேஸ் பண்ணுற மாதிரி இது இருக்குது, ஃபுல்லாக மெஷினை டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இவர் நல்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுறாரு. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்டுக்கு நிறைய படம் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பட் இருக்கவா படம் பல்ல இருக்கிறோம், பக்கோடா சாப்பிடுவோம்,
0: கார் ஓட்டிட்டு பக்கோடா சாப்பிட முடியாது. சாங் கேட்டு என்ஜாய் பண்ணலாம், வெரி குட் இன்ஃபர்மேஷன் தலை. ஸ்டே டியூன் அண்ட் என்ஜாய் தி சாங்.

0: வெல்கம் பேக், வெல்கம் பேக் டு தி ஷோ. இங்கே எல்லாருமே சரித்திரம் படைப்போம். ஆமாங்க, அவன் சரித்திர நாயகர்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே சரித்திரம் படைத்தவங்க, போக போக படைச்சிட்டே இருக்கவங்க, படைக்க போகிறவங்க, என்ன ஒரே படையலாக இருக்கு.
1: படையலா நம்ம படைக்கிறோமோ இல்லையோ, அவங்கள பற்றி சொல்கிறதுலேயே வந்து ஆமாம் நம்ம கடமை முடிஞ்சதுன்னு தோணுது. இப்போ அடுத்தது வந்து நம்ம இதில் திரும்ப ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்போர்ட். இது வந்து இவர் பேர் சரத் கமல். கண்டிப்பாக இவரை பற்றி சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அவர் இப்போ தான் ரீசெண்டாக ரிட்டையர் கூட ஆனார். டேபிள் டென்னிஸில் இந்தியாவை வந்து மேப்பில் போட்டவர். டேபிள் டென்னிஸ்லாம் வந்து டென்னிஸ் பற்றியெல்லாம் சொல்கிறாங்க, டேபிள் டென்னிஸ் பற்றி யாரும் பெருசாக பேசுகிறதெல்லாம் இல்லை. இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே இவரோட அப்பாவோ சரி சித்தப்பா நினைக்கிறேன் அவங்களாம் வந்து டேபிள் டென்னிஸ் வந்து ஸ்டேட் லெவல் ஆடியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு இவருக்கு ஹெல்ப் பண்ணி இவரோட இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இவரை சேர்த்தி விட்டு சின்ன வயசுலேருந்தே வந்து படிப்பா ஸ்போர்ட்ஸான்ற டிபேட் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இருந்திருக்கும்.
0: கண்டிப்பாக
1: அதுக்கு அந்தளவுக்கு நல்லா ஸ்போர்ட்ஸில் இருந்திருந்தா இவரை மாதிரி ஸ்போர்ட்ஸ் பக்கம் போயிருக்கலாம். அதனால் இவருக்கு
0: ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு
1: நம்ம எப்பயுமே நாளை இவங்க வீட்டில் தைரியமாக வந்து ஸ்போர்ட்ஸில் அனுப்பிச்சு இவர் மேலே கான்ஃபிடென்ஸை வச்சு அதுக்கான முதல் பிரேக் த்ரூவாக வந்து 2003 ஒரு நேஷ்னல் டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. இது மொத்தம் 10 டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. அது ஒரு ரெக்கார்டு இந்தியாவில் இது வரைக்கும் 10 டைட்டில் டேபிள் டென்னிஸ் நேஷ்னல் லெவலில் ஜெயிச்சிருக்கிறதெல்லாம். அதோடு வந்து இந்த காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்ஸ்லாம் நிறையா வரும், அதுலேயும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து முடியுமா முடியுமான்ட்டெல்லாம் யோசிக்கிற டைமில் போய் முடிச்சுட்டு வந்துட்டேன் போய் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. ரெப்ரஸன்டேஷன் மாத்திரம் இல்லாமல் இவர் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சி வந்து டன் வெல். இன்ஃபேக்ட் வந்து 2006 மெல்பர்ன் காமன்வெல்த் கேம்ஸில் இவர் வந்து கோல்டு ஜெயிச்சிருக்காரு. எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு தெரில,
0: தெரியவே தெரியாது.
1: காமன்வெல்த் கேம்ஸ் எல்லாம் வந்து ஒலிம்பிக் அளவுக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்லலாம், ஆனால் அது பெருசு. நம்ம மாதிரி ஒரு ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்டுக்கு அது ரொம்ப பெருசு.
0: ஆமாம், ஒரு வாட்டி டெல்லியில் காமன்வெல்த் கேம் நடந்தப்போ பெருசாக அடித்தாங்க காசை.
2: அவங்க
0: பக்கமே திருப்பி அங்க போய் அடிச்சுட்டு திருப்பி வர அளவுக்கு போட்டுட்டு இருப்பாங்க. இட்ஸ் நாட், எனக்கு வராது அவ்வளவுதான். அதுக்காக மத்த கேம் வருமானது
2: இல்லை சார். ஒரு காலத்தில் பல வீட்டில் டைனிங் டேபிள் எல்லாமே டேபிள் டென்னிஸ் டேபிளில் தான் மாறியிருந்தேன்.
0: ஆமாம், கையில் விளாண்டுருவோம் பாலத்துக்கு.
1: எனக்கு தெரிஞ்சு நான் விளாண்டப்போ எனக்கு தெரிஞ்ச முதல் கோல்டு வந்து அபினவ் பிந்த்ரா 2008 நினைக்கிறேன் ஒலிம்பிக்கில் ஷூட்டிங்கில் ஷூட்டிங்கில் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் வாவ் நம்ம ஜெயிச்சிருக்கோம். எனக்கு அப்பயே தோணுச்சு என்னது இது, ஒரு கோல்டு ஜெயிச்சதுக்கு இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்கன்ட்டு. அப்புறம் தான் வளர வளர புரிஞ்சுது அது பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஒன்று கூட பெருசுன்ட்டு,
0: ஆமாம்
1: அப்படி ஒன்று பெருசுன்ற இடத்துல இவ்வளோ ஜெயிச்சிருக்கிறாரு. இவரை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியவே இல்லை.
0: நிறையா வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிம்பிக்கில் இந்தியா வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்டில் ஒரு கோல்டு வந்துடும்.
1: ஆமாம், இவரும் வந்து இன்ஃபேக்ட் 5 ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 2024 PV சிந்து கூட சேர்ந்து நேஷ்னல் ஃப்ளாகை வந்து இவர் தான் தூக்கிட்டு வந்திருக்காரு. இது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இப்போ தான் தெரியும் படித்தப்புறம்.
0: பின்ன
1: இதெல்லாம் வந்து ஒரு தமிழனுன்ற தாண்டி இவர் ஒரு இந்தியன், பெருசா பேசப்படாத ஒரு இந்தியன். லைஃப் கம்ஸ் கோஸ் டெக்ஸ் சர்க்கிள்ன்ற மாதிரி கரெக்டாக ஒரு லாஸ்ட் மேட்ச் 2024 சென்னையில் லாஸ்ட் மேட்ச் ஆடி க்ளோஸ் பண்ணிட்டாரு. எனக்கு சந்தோஷமா இருக்குன்ட்டு. அண்ட் இவரோட சக்சஸ் வந்து இந்த 10 மெடலோ கோல்டோ எதுவுமே கிடையாது. இன்னொரு ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்றாங்க ஒவ்வொருத்தரும். விஸ்வநாதன் ஆனந்த் ஆகட்டும், இவராகட்டும்,
0: இன்ஸ்பயர் பண்ணுறது அவங்கள வந்து டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ அவங்க வாழ்ந்து காட்டி இன்னொரு மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுறது
1: முடியும்னு சொல்கிறது. இவங்களாத்துக்கும் ரொம்ப மீன் அட்லீஸ்ட் நம்ம பார்க்குற இன்றைக்கி பேச போகிற நிறைய இதில் காமனாக வந்து தேர் ஆல் ஃப்ரம் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்து பெரிய ஆளாக முடியும்னு காமிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு வழின்னு காட்டுறாங்க.
0: ஆமாம்,
1: பெரிய ஆளாகிறதுக்கு.
0: இவங்க சொன்ன மாதிரி தான், நீ பிறக்கும்போது வந்து அப்துல் கலாம் சொன்னார், நீ பிறக்கும்போது வந்து நீ ஏழையாக இருக்கலாம், ஆனால் இறக்குறப்போ ஒரு சாதனையாளர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்.
3: பெரிய விஷயம் தான்
0: அது, உன் கையில் இல்லை ஆனால்
2: அதான் மக்களே கூகுள் பண்ணி ஒரு ஃபோட்டோ பார்த்துக்கோங்க, நாளைக்கு எதிர்ச்சியாக ஆஸ்திரேலியா ஏர்போர்ட்டில் எங்கேயாவது சரத்கமலை பார்த்தேன் அட்லீஸ்ட் ஆட்டோகிராஃபாவது
0: கேட்கலாமே பாட்டுக்கு. நீங்கள் சரத்குமாரா கமலஹாசனாங்க, சரத்கமல்
2: சரத்கமல்
0: பாடகிட்ட என்ஜாய் பண்ணுங்க. ஓல்டு இஸ் கோல்டில் நம்ம இப்போ பேசுனதுக்கு ரிலேட்டடாக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க.

0: ஆஹா, என்ன ஒரு பாட்டு!
1: புரிஞ்சா இல்லையா?
2: எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக், வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 91.1 வழங்கும் விசில் போடு, ப்ரௌட்லி சப்போர்ட்டட் பை ஏடிசிஎஸ் அண்ட் சிஎம்எஸ். ஆமாங்க, சரித்திரம் படைப்போம், அதை பற்றி தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். லாட் ஆஃப் அச்சீவர்ஸ், லாட் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு. நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்கும். 28 June 1995 பிறந்தார். இப்போ 30 வயசு ஆச்சு. இந்தியன் பேரலிம்பிக் ஹை ஜம்பர். பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அவர் பேரலிம்பிக்னால் இந்த டிசபிலிட்டி இருக்கிறவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால் நேச்சுரலாகவே அவர் கால் அந்த மாதிரி அமைஞ்சதுனால இப்படி புஷ் பண்ணி ஜம்ப் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவர். 2016, 2020 and 2026 மூணு வாட்டி வந்து மெடல் அடிச்சிருக்கார் ஒலிம்பிக்கில். ஓகே, பத்மஸ்ரீ, அர்ஜுனா அவார்ட்ஸ், கேல் ரத்னா, இந்த மாதிரி இத்தனை அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லைங்க அவருக்கு. சேலமில் பார்த்தீங்கன்னா பெரிய வடுகம்பட்டி அந்த ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்பா வந்து சின்ன வயசுலே கிளம்பி போயிட்டார். அதனால் அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து வளர்த்துருக்காங்க 6 குழந்தைங்களை. எப்படின்னா இவங்க வந்து சும்மா காய்கறி விற்கிறவங்களா தான் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா டெய்லி சம்பளம் சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா 100 ரூபா, அதை வச்சு தான் ஃபேமிலி ஓட்டியிருக்காங்க. 5 வயசாக இவர் இருக்கிறப்போ ஒரு பஸ் டிரைவர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு. டாஸ்மாகில் இருந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு. அவள் பார்த்தீங்கன்னா அவர் காலில் ஏற்றிட்டாங்க பஸ் ஏறி, அதனால் அவர் வந்து டிசபிலிட்டி ஆகிடுச்சு அவருக்கு, நடக்க முடியாமல். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நானெலாம் ஊன முட்டுறவனாம் இல்லைன்னு சொல்லிட்டு அதே ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்து தான் இந்த இதில் வந்தார். அவரே மோட்டிவேட் பண்ணிவிட்டு பிடி பீரியட்லாம் இருக்கும் இல்லையா, கேம்ஸில் வந்து நல்லா விளாண்டார். அப்போது அவர் பிடி சார் தான் ஐடென்டிஃபை பண்ணார், நீ ஏன் வந்து ஹை ஜம்ப் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2015 பெங்களூர் கூப்பிட்டு போயிட்டார் அவரே பிடி சாரே. பெங்களூர் கொண்டு போய் அங்கே கோச் பண்ணாங்க. ஓகே, ஆனால் அதில் ஜெயிச்சார்.

0: பேஷனில் தான் வந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவர் இதாக சொல்லுவார், எனக்கு வந்து என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்னை பாராட்டுறது எனக்கு பெரிய விஷயம்லாம், ஆனால் எனக்கு செம்ம காண்டாவும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை மரியாதையாக நடத்தும்போது, அது வரைக்கும் பாடா போடான்னு பேசினவன் வாங்க போங்கன்னா எனக்கு அதான் காண்டாச்சு கடுப்பாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவருக்கு வந்து ப்ரைஸ் மணி மட்டும்தான் கிடச்சிச்சு, இன்ன வரைக்கும் அரசாங்கத்தினால ஒரு வேலை எதுவுமே கிடைக்கல அப்படின்றது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயந்தான். அதனால் இப்போ ப்ரைஸ் மணியை வச்சு தான் இத்தனை காலம் ஓட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் யோகேஷ் நீ சொன்ன மாதிரி ஏற்கனவே 2018 ஒலிம்பிக்கில் வந்து பாராலிம்பிக்கில் வந்து இவர் தான் கொடியை பிடிச்சிட்டு வந்தது, ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஓகே, இதெல்லாம் தான் சிறப்புகள். அதாவது நம்ம தான் நினைப்போம், ஐயோ நம்மளால் நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது எனக்குலாம் அப்படின்னு. அப்போ அந்த லாரி ஏறினதுலே அவர் முடங்கி இருந்தாருன்னா இந்த அளவுக்கு நமக்கு இந்தியாவில் ஏதோ ஒரு சேலத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவரை பற்றி ஆஸ்திரேலியாவில் கேன்பராவில் நமக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்காது.
1: கரெக்டு தான்.
0: லாங் லிவ் மாரியப்பன் தங்கவேல், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இவரை பற்றி பேச நமக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது இல்லையா? இங்கே ஆமாங்க, ஒரு பாட்டு கேட்டு வாங்க, நம்ம வந்து இன்னமும் நிறையா பேசலாம்.

0: குஞ்சித்து பாதம் சாங்கு இதுலயே ஒரு ஷோ போட்டுலாம் பேர்ல என்ன
1: போடுறோம் கிடைச்சிச்சு நமக்கு ஒரு அடுத்த கண்டென்ட் கிடைச்சிருச்சு தேங்க்யூ பேர்ல என்ன இருக்கிறது
0: பேர்ல என்ன இருக்குது ஆமா
2: ரேகா கூப்பிடணும் கண்டிப்பா
0: வாங்க மறுபடியும் ஷோக்கு வந்து இந்த வாட்டி பேசுறது வந்து டென்னிஸ் பக்கம் போவோம் மகேஷ் பூபதி ஐகானிக் ஸ்டாரு அவர் பார்ட்னர்ஷிப் லியண்டர் பேஸோட லெஜெண்டரி அவரும் டென்னிஸ் வந்து அவர் ஸ்போர்ட்டிங் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கார் ஆனால் டென்னிஸ் ஆஸ் அ ஸ்போர்ட் அவர் எடுத்தது பெரிய விஷயம் தான் தமிழ்நாடுக்கும் அத்தனை குழந்தைங்க டென்னிஸ் விளாட ஆரம்பித்தா மகேஷ் பூபத்தினால் நிறைய இடத்துல இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் வினர் அண்ட் டபுள்ஸில் வந்து அவர் அன்டிஸ்பியூட்டட் கிங்காக இருந்தார் ரொம்ப வருஷம் அவர் அசைக்கவே முடியாது டபுள்ஸில் டென்னிஸில் பேஸ் பூபதி வந்தாலே ஒரு நல்ல கான்ட்ராஸ்டிங் அவர் சர்வ் அவர் இது கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்டையும் ஒரு ஆர்கனைஸ்ட் கோச்சிங் அகாடமி மாதிரி போட்டு ஹீ ஸ்டில் அட்டாச் டு த ஸ்போர்ட் நல்ல ஒரு இதில் அத்தனை யங்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்ணி இது பண்ணுறது ஐ திங்க் ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் அவர் இன்ஸ்பயர் ஆனார் ஹவு கோச்சிங் அகாடமிஸ் பில்ட் சாம்பியன்ஸ்ன்ட்டு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக இது பண்ணி அந்த மாடலில் ஃபுல்லாக வச்சு He brought organized tennis coaching to India.
1: Australian Open வந்திருப்பாரு பார்த்துருப்பாரு இப்போ
0: அப்போ பார்த்துருப்பாரு எப்படி யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ணுறாங்க ட்ரெயின் பண்ணுறாங்க அந்த இதில் டென்னிஸ் அவர் வந்து அஃபோர்டபுளாகவும் ஆக்கியிருக்கார் பிகாஸ் டென்னிஸ் நம்ம F1 மாதிரி டென்னிஸ் வாஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ்
1: ஸ்போர்ட் யா
0: பட் அதுக்காக வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கிளே கோர்ட்ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ் இது விளையாடுறதுக்கு ஸ்பெஷலி சென்னையில் வந்து ஒரு டென்னிஸ் கல்ச்சர் கொண்டு வருது
1: எனக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி சவுண்ட் பீப்புளில் தான் வந்து டென்னிஸ் நான் டென்னிஸ் விளாட போகிறேன் அப்படி இது கொண்டு போவாங்க இல்லைன்னா கால்ஃப் விளாட போவாங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இன்ன வரைக்கும் ட்ரம்ப் கால்ஃப் தான் விளாண்டுட்டுருக்காரு ஆனால் அதுக்கப்புறமேல இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டு தே ப்ராட் இட் டு த ஈவென் மிடில்
0: கிளாஸ் ஆமாம் ஒரு கார்பரேட் ஸ்போர்ட்டாக தான் இருந்தது டென்னிஸ் வாஸ் த ப்ரீவியஸ் கால்ஃபோட ப்ரெடிசெசர் ஆனால் ஃபிட்னஸ் இதில் அந்த கேமில் தெரியுது எப்படி ஃபுல் பாடி ஃபிட்னஸாக இதாக இருந்துன்ட்டு இப்போ டென்னிஸ்னால நிறைய பிக்கல் பால் இது பேடல் இதெல்லாம் நிறைய ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுடுது பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் அந்த இதில்
2: மகேஷ் பூபதி எல்லாம் வந்து இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் எந்த விதத்துலனா ஐடென்டிட்டி ஒரு ஸ்போர்ட்டுக்கு ஒரு நேஷனில் வந்து ஐடென்டிட்டியாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை ஸ்பாயில் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் இருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் சச்சின் கபில் தேவ் இவர் பிடி உஷா அத்லெட்டிக்ஸில் இவங்கெல்லாம் இவங்கள பார்த்து தான்
1: சிதே போகலாம்
2: நகருது
1: யா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மகேஷ் பூபதியும் லியாண்டர் பேஸ் அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி நிறையா இது கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு ரெண்டு பேரும் ஜோடியாக போனாலே கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் இருக்குது
2: நம்பிக்கை
1: மாதிரி தான் ஆமாம்
0: ஆமாம் அப்சல்யூட்லி நல்லா
1: யா நல்லா இன்னொரு நிறையா இன்னும் ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிச்சு கிச்சு கிச்சு ஒரு காமெடி ஷோ இது கேட்டுவாங்க எனக்கு பிடிச்ச பேச்சாளர் இவர் நல்லாயிருக்கும் டைமிங்காக பேசுவார்
3: அவர்களே நல்ல ஒரு தலைப்பு ஒன்றும் இல்லைங்க இது ஆனால் குடும்பம்ங்கிற இல்லறம் நடத்துறதுக்கே எதுங்க அவசியம் சாதாரணமாக உடல் வலிமையா வன்கொடுமன் உள்ளே போட்டுருவோம் அறிவு திறனா அறிவு இருந்தால் கல்யாணம் பண்ணிப்போமா இப்போ நடுவர் அறிஞர் ஏன் சொல்றோம் கல்யாணம் பண்ணிக்கல சொல்றது கரெக்ட் தானே தப்பான தகவலை சொல்லிட கூடாது அதுக்குதான் அப்போ குடும்பம் என்கிற அறத்துக்கு எது உள்ள உறுதி கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல ஒரு தெளிவு வரும் பாருங்க இனிமேல் நமக்கு இதுதான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த உள்ள உறுதி தான் இல்லறம் என்கிற அறத்திற்கு ஆணிவேர் ஆமாங்க சொந்தக்காரன் கல்யாணம் ஒய்ஃப் கிட்ட வரியான நீங்க போயிட்டு வாங்கண்ணா இல்லம்மா நான் சும்மா இருக்க கூடாதா ராமன் இருக்கிற இடத்துல தானே ராமன் இருக்கிற இடம் தானே சீதுக்கு அயோத்தின்னு அவஹ எப்பவுமே சிரிப்புங்க நீங்க ராமன் இருக்க அயோத்தியில இடம் இல்லையா நீங்க என்ன இவ்வளவு பேசுறீங்கண்ணா சார் எனக்கு ஜார்க்கண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுங்க ஜார்க்கண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு வீட்டுக்கு வந்தேன் எனக்கு ஜார்க்கண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு பரவாயில்ல பரவாயில்லண்ணா உங்களுக்கு சம்பளம் வந்தோன்னே எனக்கு போட்டுருங்கண்ணா இல்லம்மா ஜார்கண்ட்னு நீங்க பார்க்காத இடங்க. அவளுக்கு என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிடிக்கலன்னு நான் வேலையை விட்டுற போறேன்னு என்ன மோட்டிவேட் பண்றான். நீ பார்க்காத இடம் ஜார்கண்ட் நல்ல இடம் நல்லலாம் இருக்கு அப்படின்னா நான் சொன்னேன் ஹிந்தி தெரியாதம்மான. இப்ப என்னங்க கஷ்டம் ஹிந்தி தெரியலன்னா அவோ உடுப்பி ஹோட்டல் போய் பாருங்க பீகார் அஜாம்ல இருந்து எவ்வளவு பையனுங்க சர்வரா வேலை செய்யறானுங்க. யார் கூட நம்மளை கனெக்ட் பண்றா பாருங்க. நான் இத்தனை எம்பிஏ படிச்சிருக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம், ஒரு போலீஸ்காரங்க டீ கடை வாசல்ல சைக்கிளை வச்சுட்டு டீ குடிச்சு வந்தான். வந்து பாக்குறான் அவன் சைக்கிளே எவனோ தூக்கி போயிட்டான். டென்ஷன் ஆயிட்டான். ஒரு போலீஸ்காரன் சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டானே டீ கடைக்காரனை பார்த்து கேட்டான், என் சைக்கிள் இங்க விட்டுங்கன்னு பாத்தியாண்ணா? அவன் உடு சார் வேற எடுத்துக்கலாம் அப்படின்னா வேற வாங்கிக்கலாம்ல வேற எடுத்துக்கலாம். சைக்கிள் போனது கூட போலீஸ்காரனுக்கு கஷ்டம் இல்லை சார். அந்த சைக்கிள் அவங்க சைக்கிள் ஒரு சைடு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் பழ வண்டிக்காரனை மிரட்டி 10 மாம்பழம் உள்ள போட்டுருந்தான். அத்தோடு தூக்கி போயிட்டான் அவன். அதுதான் அவனுக்கு டென்ஷனு. ரெண்டே நாள் கண்டுபிடிச்சான். அவனை கண்டுபிடிச்சிட்டு அவனை பிடிச்சிட்டுடா என்ன தைரியம்தா. போலீஸ்காரன் சைக்கிளையே நீ திருடுவேன் தெரியாம திருடிட்டேன் சார். நான் சைட்ல இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கவனே தெரியவானாவா உனக்கு போலீஸ்கார வண்டின்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான், அதை விடு சைக்கிள் திருநதை கூட விடு, அந்த பாக்ஸ்ல ஒரு 10 மாம்பழம் வச்சிருந்தேன் அதை என்ன பண்ணேன். அவன் சொன்னான், இல்லைங்க பார்த்தேன் வீட்டுக்கு போயிட்டு மாம்பழம் உனக்கு பிடிக்குமே ஆசையா வாங்கி வந்தேன்னு ஒய்ஃபு கிட்ட கொடுத்தங்க. நான் போலீஸ்கார அதே வசனத்தை தான் அவன் ஒய்ஃபு கிட்ட சொல்லலான்னு நினைச்சுன்னு சார். இப்போ அந்த போலீஸ்கார அந்த ஆளை என்ன கொடுமை பண்ணிருப்பான்னு உங்களுக்கு மனசாட்சிக்கு விடுறேன். ஒய்ஃபு கிட்ட எப்படி சண்டை போடணும்னு கம்பன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். ஆமாங்க, இப்போ வீட்டில் சண்டை நடக்குதுங்க, சண்டையில் கோவத்தில் நம்ம லூசு அப்படின்னு திட்டிடுறோம். யார ஒய்ஃபை திரும்பி அவங்க நீ தான் லூசுன்னுவான். லூசுன்னு சொல்லக்கூடாது நேரா. ராமசாமி பையன் பொண்ணு மாதிரியா பேசுற, லூசு மாதிரி பேசுற அப்படின்னு ஒண்ணு. நம்ம அப்பா நல்லவரு, நம்மளதான் இவர் சொல்றாரு சீ போங்க அப்படின்னு. ஆக்சுவலா ராமசாமி தான் பெரிய லூசு.
0: சார் ஃபுல் ஷோ ப்ளே பண்ணலையா?
2: ஒரே டே செஷன் இவரது மாத்திரம் போட்டுட்டுலாம்.
0: அதான்
2: சும்மா நல்லா எல்லா சந்தோஷமா சிரிக்கலாமே
1: எல்லாருமே. எல்லா அந்த பட்டிமன்றத்தில் பேசுறவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஸ்பீச் ஒரு நாள் அது இன்னொரு கண்டென்ட் ஆயிடுச்சு.
2: லியோனி
1: கூடிய சீக்கிரம் நீங்களாம் கேட்கலாம் மக்களே.
2: ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எல்லாரும் சிரிக்கிறதுக்கான ஒரு
1: ஏற்கனவே சிரிப்பா தான் சிரிச்சுட்டு இருக்கீங்க தெரியும்.
2: ஸோ அடுத்தது உங்களை நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக பிடி உஷாவை தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்கள பற்றி பேச போகிறதில்ல. அவங்கள மாதிரியே வந்து பிற்காலத்துலேயும் இவங்களை பற்றி எல்லாரும் பேசக்கூடிய ஒரு நபர் தான், இன்னமும் ஸ்போர்ட்ல இருக்கிறாங்க. இவங்க பேர் வந்து சுபா வெங்கடேசன். தமிழ்நாட்டில் வினோனா கண்டிப்பாக பிடிக்கும், திருச்சியில் பிறந்திருக்காங்க.
1: பின்ன
2: அவங்க 1999 பிறந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த எதிர்நீச்சல் பாட்டு வேறு போட்டிங்க ஐரானிக்கலி, அந்த படத்தில் வர அந்த ட்ரெயினர் மாரி ரொம்ப ஒரு கிராமத்தில் அவங்க தாத்தாவோட உதவியால் செருப்பு ஷூ எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட் ரோட்ல ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வளர்ந்தவங்களுக்கு வந்து அப்படி கஷ்டத்தை பார்த்தும் ஒரு ஒரு ஆசை அப்படின்றதெல்லாம் வந்து விட முடியாதுன்ற ஒரு வெறியில கண்டிப்பா அவங்க ரொம்ப தூரம் போவாங்கன்ட்டு அப்பயே தெரிஞ்சிருக்கும் அவங்க தாத்தாக்கு. அங்க ஆரம்பிச்சு சென்னைக்கு அங்கிருந்து அப்புறம் அவங்களோட டேலண்ட்டை பார்த்து அவங்களுக்கு இருக்க ஒரு கோச் வந்து சென்னையில் அவங்களுக்கு வேறு ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்து அங்கே ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குன்ட்டு அங்கே போய் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கே ஆரம்பித்து 2014 ட்ரைனிங் நான்ஸ்டாப் அவங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிது. 2014 இந்த ரியோ ஒலிம்பிக்ஸ் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்திருக்கு, ஒலிம்பிக்ஸ்னால் இவ்வளோ சூப்பராக இருக்குமா, இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கான இது ஆசையை மாத்திரம் இல்லாமல் அதிலிருந்து அடுத்த ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் வரிசையாக இருக்கிற நிறைய சாம்பியன்ஷிப்ஸில் ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் ஆகட்டும் இந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப்ஸ் வேறு எல்லா இடத்துலையும் வந்து காம்படிட்டிவாக போயிட்டு அவங்களோட எக்ஸ்பர்ட் இதில்னா அவங்க 4x400 ரிலே.
1: ஓகே,
2: ஸோ ரிலேயில் வந்து ஷீஸ் அன் எக்ஸ்பர்ட். அப்படி இருக்கும்போது அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் சரி பண்ணி 2021 ஒலிம்பிக்ஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரிசல்ட் நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அவங்க கனவை வந்து அவங்க அடையிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தி ஆங்கர் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேல வந்து நாலாவதா ஓடுறவங்க வந்து தே ஹாவ் டு பி சூப்பர் ஃபாஸ்ட், பெஸ்டஸ்ட் ரன்னர் தான் வைப்பாங்க.
1: யூஸ்வலா உசேன் போல்ட்டும் நாலாவது தான் வருவார்.
2: ஆமா, அப்படி அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் இவங்க. இவங்க தான் இந்தியன் டீமோட ஆங்கர் லெக், எப்பயுமே லாஸ்ட்ல சூப்பரா பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு இதுலயே வந்து குறையிற மாதிரி இருந்தும் ஜெயிச்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீங் சச் அ வெரி ஒரு உடம்பு ரீதியாக வந்து அப்படியே கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சேலஞ்சிங்காக எல்லா ஸ்டெப்லையும் போய் போய் இன்ஃபேக்ட் 2024 நினைக்கிறேன் அடுத்த ஒலிம்பிக்ஸ் அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்ததும் பண்ணுவாங்க.
1: கண்டிப்பாக
2: ஜெயிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் அவங்க எடுக்கிறாங்க. தாண்டி அந்த இடத்துல நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக சின்ன வயசில் ரோட்டில் செருப்பு இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது போதும் அவங்களுக்கு. அதை தாண்டி வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு எதுவுமே தேவை இருக்கும்னு எனக்கு தோணல. இப்படி இருக்கிறவங்கள வந்து சும்மா ஒரு ஒலிம்பிக்ஸில் வந்து அவங்க மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அவங்கள அடையாளம் தெரியுதுன்னா நம்ம வந்து தப்பான கண்ணோட்டத்திலே தான் இன்னும் பார்க்குறோம். ஜெயிச்சா தான் வெளியே தெரியுதுன்னா இவங்க ரெப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவை கான்ஸ்டண்ட்டாக. இவங்கள மாதிரி எவ்வளோ பேர் இவங்களை நம்ம பார்க்கணும், போகிறாங்கன்றது வந்து நியூஸாக வரணும். வி ஷுட் சப்போர்ட் தெம். காசு கொடுக்க போகிறதில்ல யாருமே, சும்மா ஒரு ஒரு அப்ளாஸ்.
1: ஆமாம், மீடியா இந்த அளவு வளர்ந்த இதில் எல்லா எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி ஈக்குவலி அப்ரிஷியேட்டட். இட் இஸ் நாட் ஓன்லி கிரிக்கெட்டில் இருந்தோ, சாக்கரில் இருந்தோ, ஹாக்கியில் இருந்தோ, இல்லை ஐபிஎல்ல இருந்து வரவங்கள மட்டும் நம்ம கை தூக்கி அவங்களையும் விடலாம், பட் இவங்களை கை விட வேணாம். அவங்க கையை தூக்கி விடுற மாதிரி இவங்களை கை தூக்கி விடுங்க அப்படின்னு. யா, வெல் டன், செம செம இம்ப்ரெசிவ். நிறையா இது பண்ணோம் இன்னைக்கு. இன்னொரு சாங் கேட்டு வாங்க. என்ஜாய் த ஷோ. ஸ்டே டியூன்.

0: Welcome back to the show. Thank you very much. Thank you very much for listening for the show today. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. இவ்வளோலாம் பேசுகிறப்போ ஒவ்வொரு விஷயம் தெரிகிறப்போ எங்களுக்கே ஒரு கூஸ் பம்ஸ் வந்துச்சு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: குளிர்னால கிடையாது.
0: அதுதான் ஜம்பர் போட்டிருக்கோமே. சரித்திரம் படைப்போம், படைப்போம் படைத்து கொண்டே இருப்போம். இவங்களாம் இந்த மாதிரி சாதனை நாயகர்களில் நிறையாவே நம்ம ஷோவில் இனிமேலும் ஃப்யூச்சர்லேயும் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா த வே இன் விச் த ரெஸ்பான்ஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் நிறையவே வருது. வெரி எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது. யா, வி கன்க்ளூட் த ஷோ. ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க யோகேஷ் அண்ட் கேஷவ்?
1: நான் எனக்கு தோன்றதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஒரு பர்சனல் நோட் மட்டும் சொல்லிக்கிறேன். பர்சனல் ஒரு இது, ஸ்ரீராம் பாலாஜின்னு ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்கிறாரு. இவர் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது.
0: உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல?
1: எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா
0: வெரி குட். ஓ,
1: இவர் வந்து
0: இதை இவரை பற்றி பேசாமனா வாக்கியா தகராறு ஆகிடும். ஏம்மா ஒய்ஃப்குள்ள ஒய்ஃப் சைடு சொந்தம்மா?
1: இது வந்து சின்ன வயசுலேருந்து டென்னிஸ்னால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. காரணமே வந்து இவர்னால தான். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து டென்னிஸ் மாத்திரம் தான் எங்கள் வீட்டில் பேசப்பட்ட ஒரு ஸ்போர்ட் எங்கள் அப்பானால. அது இவர் மூலியமாக
0: தான்.
1: இவரோட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு 15-16 வயசு இருக்கும்போது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்துருக்காரு ஒரு பொண்ணு கூட. அவங்க ரொம்ப நல்லா ஆடுவாங்க இவர் மாதிரியே. 6-0 தோத்துட்டார் இவர் ஒரு செட்டு. அவங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவருக்கு அது தாங்கலை. நாட் பிகாஸ் ஷி வாஸ் அ கேர்ள், பட் பிகாஸ் அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள ஜெயிச்சாங்க. அது அங்கே முடியல. ஹீஸ் ஆக்சுவலி ரெப்ரசென்டிங் இந்தியா இன் ப்ரிட்டி மச் எவ்ரி கிராண்ட் ஸ்லாம் இப்போ கூட.
0: ஆசம்.
1: ஸோ அப்பப்போ ஸ்ரீராம் பாலாஜின்னு தேடி பாருங்க. ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்கடி வராரு. நாங்களும் கொஞ்சம்
0: சூப்பர் சூப்பர்.
2: எனக்கு வந்து இந்த ஷோக்கு நம்ம ஸ்டார்ஸ் பேசுகிற போது நீங்கள் வைஷாலியும் பிரக்யானந்தை பற்றி பேசுகிற போது மதர்ஸ் டே வரதுனால நாகலட்சுமி ரமேஷ் பாபு மதர் ஆஃப் பிரக்யானந்த அண்ட் வைஷாலி வந்து ஒரு பெரிய இது. ஸோ எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே அட்வான்ஸ்லேயே சொல்ல விரும்புகிறோம். நல்ல ஷோ வினோத். ஒரு இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது தெரியும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. வி ரியலி என்ஜாய் த ஷோ. அண்ட் கேஷவ் சொன்ன மாதிரி ஹாப்பி மதர்ஸ் டே டு பியூட்டிஃபுல் மதர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி அண்ட் த வேர்ல்டு. பாடகேட் என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் முறை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே வினோத்
1: மற்றும் யோகேஷ். ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன், என் ஒய்ஃபுக்கு இதான் ஃபர்ஸ்ட் மதர்ஸ் டே. ஸோ அவங்களுக்கு விஷ்
0: பண்ணிக்கிறேன். எல்லா புகழும் அவனுக்கே.